0: ஹலோ, காவிக்கு நான் பேங்கம் தைக்கன கொம் கேன் இமாய் தகவை
1: நீகு புகிந்திரா பண்ணா கிக்கல நகோ கேன் கைய தன கனோன
0: இப்புக்கின பப்புன் தப்பம் மம்பேங்கி நங்கைய காவிக்கின்ன இப்புக்கின் இசக்கின் நப்பம் கிருபேஸ் தெப்போ பொத்தோ